வெளிகொண்டு ஜகதேகவிருடைன தாரித்ர தேவத தட்சிண்யமுனகொந்து.

பக்தி பருடகு தாசுடே வந்துடகுனு இந்த கண்ணனு கரத்தி எருக பரத்து சாது சத்குண கண்ணுளம் சபியுலாரா சாது சத்குண